0: தனது சுமேஷ்வர் ரேடியோ ஸ்டார் ஆனது கேட்பல கேட்டு சந்தோஷப்படுகிறேன்.
1: கண்டுடே பலதோப்பினாலிருக்கிற செடித்தின மாணிகம் இத்தோத கப்பாடின பத்தை தலை.

0: அஞ்சு
1: அடுத்த கிலோ ஈர் பண்ணல கிடையாது பால் கடி கடிக்கு படுக்க வந்து பேர் குறந்த
0: சுமார்
1: சமயத்துள்ளாரு ஏராண்டே தாதா இஞ்சா போயின்ப காசு அத்தந்து பேத்ததால பேல தூது தாதா
0: கம்மியாத்தூர்தக்கூர்தக்கூர்த்த
1: ಸಮಾಜದ ಎದುರು ಉಂಜಾತ ಇಂಚಿನ ಬೇಲೆ ಮಲ್ಪುನ ಕ್ಲೇಗ್ಲ ಒಂಚೂರು ಪುಕರ್ತೆ ಬೊಕ್ಕ ತಮ್ಮನ ಮಲ್ಮನ ಮಲ್ಪುನ ಅಂಚದಾಲ ಇರೇ ಮಲ್ತರ ಎರಡ ಇರೇಗದಾಲ
0: ಏನಂತೆ ಐದು ಮಾತ ಉಂಚಿದ್ಯ ಸಮ್ಮನ ಮತ
1: ಹೋಗುಜ ನೀದಿರೆ
0: ಅಲ್ಲಿ ಪಂಪೇರು ಹೋಗುದಿ ಏನ ಮತ ಹೆಂಗ್ ಬರ್ತಿ ಮೇಡಮ್ ಹೆಂಗೆ ನಾನು ಬೆಂಜಿನ ಕೊರ್ಲೆ ತೊಂದರೆ ಅಂಚಂದಾಲು ತೊಂದರೆ ಹೆಂಗ್ ಹೋಯ್ನವ್ಳು ಅಲ್ಲ ಹೆಂಗೆ ಜನ ಏರ್ಲೆ ನಾನು ಒಂದು ಮಲ್ತಿದ್ದೀರಿ ஏன்னா எட்டேந்த அத்தந்த ஹால் இத்த தினம் டென்ன வந்து கம்ப்ளைண்ட் போய் ஈத்து பெண்ணு சாங்கினால் வந்து கம்ப்ளைண்ட் ஆறா
1: ஈத்து பண்ணருத்து கொஞ்சம் ஈத்து பெண்ணு சாங்கதே ஈத்து வந்து லெக்கதெல்லாம் வந்து
0: என்ன லக்க லக்க தீத்துஜி லக்க தீத்துஜி என் அந்தாஜில் வந்து சமா சாதாரண பெண்ணு சாங்கதே
1: சாதாரண பெண்ணு வந்து சாரா
0: ஆ
1: சாரா கறி தீ
0: ஆ என் மாதிரி
1: இன்னும் இருந்தா 77 வருஷத பிராயம்ல இது மாத்தா கொஞ்சம் மாறி வந்து நேற்று சட்டுவடிக்கேடு உள்ளார் மாரி வஞ்சி நேற்று உம்மேதேடு உள்ளார் இரவு துணக்கா 77 வருஷ பிராயதாரம் வந்து எங்களுக்கு 11.5 அக்க கொஞ்சம் கஷ்டம் ஆகும் இருந்த ஆரோக்கியத்தை கூட்டுது அதை பண்ணி
0: என்ன ஆரோக்கியம் ஏன் டால தின்பூஜி எங்க ஒவ்வொரு அப்டேஸ் எல்லாம் இஜ்ஜி
1: தின்பூஜி பண்ண
0: என் கோழி தின்பூஜி மாச தின்பூஜி எத்தி தின்பூஜி தற்காரி கிளவு வசூ தின்பூஜி கேஸ் ஆப்பின வசூல என் முட்டுஜி எங்க ரெண்டு நுப்புல ನೀರால ಮೀನ್ ದರ ಸಹಿತ ಅವು ಇತ್ತ ಮೀನ್ಲ ಕಮ್ಮಿ ಅಂತ ತಿನ್ಬಿಡಿ ನೆಚ್ಚ ತಿನ್ಬಿಡಿ ತುಂಬಾಂಡ ತಿನ್ನಂತೆ ಇತ್ತ ತಿನ್ಬಿಡಿ ಎನ್ನ ಎನ್ನ ಬುದ್ಧಿಗೆಡೆ ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ ಏರ್ಲ ಕೊರಂದೆ ಏನ್ ತಿನ್ನಂದೆ ದಾಳತ್ತೆ ಕನೇರ ಇಲ್ಲಡೆ ಕನಪುಂಡು ಮಲ್ಪುಂಡು ಎಂಕೆ ಮನಸ್ಸಿದ್ದದೆ ಏನ ಆರೋಗ್ಯನು ಕರೆಕ್ಟ್ ಇದೆಯೋ ಅಂದ್ರೆ
1: ಇತ್ತೆ ಪೆದ್ಮೆದಿಗೆ ಈರ್ ಪಣ್ಲಗ್ನ ಈರ್ ಮೀನ್ದ ಮೀನ್ದ ಇಂಚಿನ ರೆಸರ್ಟ್ ಒಣಸು ಮೀನ್ ತಿನ್ಪಾರ ಕಜಿಪು ಅದೇ ನೀ ಪೆದ್ಮೆದಿಗೆ ತರಕಾರಿ
0: ಮೀನ್ದ ಕೊರೋಲಿ ಅತ್ತೆ ಬಲುಂಜುರು ಕೊರೋಲಿ ಕಾಣೆ ಕೊರೋಲಿ ಅಡೆ ಮೀನು ಕೊರೋಲಿ ಭೂತಾಯಿ ಕೊರೋಲಿ ನಂಜಿದ ಒಂದಿ ಕೊರ್ರ ಬರ್ಲಿ ನಂಜಿದ ವಾಸ್ತುಲ ಪೆದ್ಮೆದಿ ಕೊರ್ರ ಬರ್ಲಿ ತರಕಾರಿ ಇಡ್ಲಂತೇನೆ ಒಕ ಸೊಪ್ಪು ಕೊರೋಲಿ ಸೊಪ್ಪು ಏತ ತಿಂದಲ ಪೆದ್ಮೆದಿ ಕೊರೋಲಿ ಒಕ ಸೂಪು ಮತ ಕೊರೋಲಿ ಕುರಿತ ಕಾರ್ದ ಗೊಡ್ಡ ಕೋರಿದ ಗೊಡ್ಡ ಸೂಪು ಮತ
1: ಇದೇ ತರಕಾರಿದ ಪಂಡ ಹಿಂಗ್ ಫ್ರೂಟ್ಸ್ ಪಂದು ಮತ ತಾತ

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொர்லே

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்து

யானு ஹுசைன் காட்டி பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொர்லே

படுறேன் கண டயங்கு ஜாவத்து எட்டரை கண்டை எந்திரோண்டா சுவா சந்தர்ப்பத்தில் குடிக்கிறது பாரி நல்லதுன்ட்டு சென்னைங்கு தஜ்ஞமாறு எந்திரத்துக்கு செல்றாரு சென்னை அங்கல்தும் ஒரு கண்டித்தமாயிட்டும் அதுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு மாஹிதி கண்டித்தமாயிட்டும் வைக்கிறேன். இப்போங்க தஜ்ஞமாறு கூட சொந்தரும் ஜாவத்து எட்டரை கண்டரை டைமுக்கு சாய குடிக்கிறது நல்லது எந்த சென்னைங்கு ஆ டைமில் நாங்கள் தேகத்தில் ஜீரணக்கிரிய பிரபலமாயிட்டுக்கிற அதுமல்லான்ட்டு கெஃபின் அம்சேந்திரோண்ட நாங்கள் சாயத்தில் உள்ளது அது நாங்கள் சயா பச்சையா கிரியேடு சுதாரணைக்கு சகாய ஆக்குறேன்ட்டு தஜ்ஞமாறு கூட சொல்கிறோம். ஆயசபுலு ஜாவுக்கு நாங்கள் சாய குடிக்கோக்கு இஷ்டப்படுறேன்ட்டு கண்ண டயங்கு ஜாவு எட்டரை கண்டரை ஆ ஒரு டைமுக்கு சாய குடிக்கிறது பாரி உத்தமாக சொல்கிறது தஜ்ஞமாறு கூட ஒரு சைடில் சொல்கிறோம். ஸோ அதே போலமே இப்போ நமக்கு மாறுக்கட்டை போயிட்டு இருக்கிற டைம் வேறு வேறு டீ பிடி கிட்டுரு வேற வேற சாயத்தை பொடி கூட கெட்டுரு ஆயங்கும் கொரிய கலப்பை குணமட்டத்தை தூளுரு அம்ச உள்ளங்கெத்தோ ஏதெல்லாம் டீ பொடி உண்ட சோதர கரீதி ஆக்கோக்கு தீரா ஒரு நல்ல ஒரு குணமட்டத்தில் நின்று தது தெல் ரேட்டு தெல் ஜாஸ்தி ஆயங்கும் நல்ல விலையெல்லாம் ஆயங்கும் நல்ல ஒரு குணமட்டத்தோ சாயத்தில் நின்றுத்து ஆரோக்கியத்தை குணமட்டம் கூட அது நாங்கள் வந்து கண்டித்தமாயிட்டும் சுதாரிசிறோம். பின்னொரு அபியாச சாய குடிக்கிற சந்தர்ப்பத்தில் ஈ அபியாசம் கண்டித்தமாயிட்டும் வேண்டாம் காலி பைத்துக்கு சாய குடிக்கிறோம். எப்பவும் சுப்பை எஞ்ச சாத்திக்கே மூணு கிளாஸ் தண்ணி குறித்து தாயல் பின்னமே எந்திர சாய குடிக்கணும் அவரும் எஞ்சனே ஃபஸ்ட்டு காலி பைத்துக்கு சாய குடிக்கிறது அது எப்போத்தும் அபியாச ரூடி சொகு தீர நாங்களை மக்களும் கூட ரூடி சொகு தீர சென்னைக்கு சாயத்தில் பின்னொரு அம்சம் உண்டு டேனின்னு சொல்கிறேன் கேத்த ஒரு அம்சம் அது நாங்களே கேஸ்ட்ரிக்கு ப்ராப்ளமுக்கு அசிடிட்டிக்கு ப்ராப்ளமுக்கு கூட கண்டித்தமாயிட்டும் காரணம் ஆகும். ஃபுட்டு சேவிசி ஆயில் பின்னமே சாய குடிக்கிறது கூட பாரி நல்லதுன்னு சொல்கிறேங்கத்த ஒரு தஜ்ஞமாக ஒரு அபிப்பிராயம் கூட ஆகிட்டு காலி ஒரு பைத்துக்கு சாய குடிக்கிறது நல்லதல்ல அதுமல்லாண்டி வருங்கிற முன்னரும் கூட சாய குடிக்கிறது நல்லதல்ல என்னைக்கு சாயத்துள்ளங்கத்த ஒரு கெஃபின் அம்சம் அது நாங்களே ஒரு ஒர்க்குக்கு கூட அடி உண்டாக்கும். ஆ காரணத்தில் ஜாவ் வருங்கிற முன்னரும் டீ குடிக்கிறோம் அபியாசம் அதில் தப்பாட்டணும். அதிரொட்டுக்கு சாயத்தோ செம்ம பெச்சாக்குறோ ஜாஸ்தியத்தை குதிசுறோ அதுவும் கூட சரியல்ல அத்தியாயிட்டு அதில் குதிசியன்ட்டு கண்டே அது ஆரோக்கியக்கு பிரயோஜனக்காரி அம்சங்கள் கூட அது படுத்து போண்டு சான்சஸ் ஜாஸ்தியிட்டுண்டு அதுக்கு ஒன்றுத்து தஞ்சமாறு கூட சொல்லும் வருங்கிற முந்தல கூட நீங்கள் சாய குடிக்கண்டான் பின்ன ஜாஸ்தியத்து பந்தர ஜாஸ்தியத்து பால் செயற்பாட்டுறோம். ஸோ இதுவும் கூட பாரி நல்லதல்லான்ட்டு சென்தைக்கு தஞ்சமாறு கூட சொல்லும் இங்கே கொரிய விசாரத்தில் கூட நாங்கள் அதில் ஒரு ரூடி ஆக்கின்றக்கனட்டை ஆ ஒரு விதானத்தில் சாய குடிச்சுட்டாங்க நாங்கள் எல்லா தடிக்கு பெனிஃபிட் கண்டித்தமாயிட்டும் கூட கிட்டுரு அதில் நின்றுத்து ஜீவனத்தில் ஒரு நல்ல ஒரு அதில் ஒரு கெஃபின் அம்சத்தில் உண்டாய் எதில் கொண்டுத்தும் நமக்கு நல்ல பிரயோஜனம் கூட ஆரோக்கியக்காரி பிரயோஜனம் கூட கண்டித்தமாயிட்டும் கிட்டுரும். ஸோ ஈ விசாரத்தில் இன்றத்தே அந்தராஷ்டிரிய சாய தினாச்சரணைன்னு சொல்லும் போது சாயத்தை பற்றிய கண்டித்தமாயிட்டும் கூட நாங்கள் சொல்லணே அவரும் சாயத்தை லவர்ஸ் மாதிரி கண்டித்தமாயிட்டும் உள்ளார் எத்தனை மாறும் உள்ளார். ஸோ அங்கு எல்லா விஷய மாஹித்தி கண்டித்தமாயிட்டும் கிட்டித்து கொண்டு கூட பேரிக்கிறேன். சொம்மால் ஒரு ஒரு டைமில் கொரியால் சொம்ம சாய குறிச்சுட்டுக்கிற டைம் பித்த ஜாஸ்தியாக ஒரு சென்த்து கொரியால் அதிரே டிஸ்கண்டினியூ ஆக்கியங்கவும் கூட உள்ளார். கொரியால் இப்பறத்துக்கு சாய குடிக்கவும் ஸ்டார்ட் ஆக்கியங்கவும் உள்ளார். கொரியால் பிரதி நாளும் ஒரு பத்து பக்கம் அஞ்சு பக்கம் அஞ்சு ரெண்டு யாரத்த டைமில் கூட சாய குடிக்கிறவங்க கூட உள்ளார். ஒட்டாரியத்தை நாங்கள் சொல்கிற எந்திரிச்சந்தேங்கு ஜாஸ்தியத்தை தண்ணி குடிக்கணும் ஒருத்து சாய குடிக்கிறது நல்லதல்ல ஆ கெஃபின் அம்சம் ஜாஸ்தியாண்டுக்கனட்டே ஆரோக்கியத்தில் ஏற்பேராகும். ஸோ ஈ விஷயத்தை கவனத்தில் பெய்ச்சோண்டும் கண்டித்தமாயிட்டும் சாயத்தை விஷயத்தில் இன்றத்தை ஒரு காரியக்கிரமத்தில் கூட சொல்லவும் இஷ்டப்பட்டேன்.